0: பக்கல பக்கல பாச
1: பக்கல பக்கல பக்கல பக்கல
0: ஆயோதல்
2: பக்கல
1: பக்கல பக்கல பாசம்பியம் மரவியா.
3: Los tematos más refrescantes
4: refrescar su...
1: ¡Vámonos! A ver, habían pedido también la canción esta de... la de la telenovela. Así que nos vamos a ir con ella. Sí, sí, sí, sí. María Peláez y Rosalén. Temazo de esos graciosos para el verano.
5: Otra vez joder.